0: அது சரி சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: ஏட்ட மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கிகள் தூக்கி கட்டிய போரின் காரில் நாங்கு சீறி பயணம்
0: ஜோக்கி எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க, பெரிய பஞ்சர்
2: பெரிய டேஞ்சர்
0: இது மனசும் பாயசும் மதுரம் நோக்கிட்ட நோடம் இறக்கிக்கூட உப்பு பட்டணம் போட்டி கட்டணம் சொன்ன வாழ எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா.

0: பாட்டியை வர சொல்லுங்க.
1: கொஞ்சம் இருங்க, வர
2: சொல்லுங்க.
0: வந்த பார்சல்
2: இல்ல சார், அது எனக்கு நானே அமிச்சது சார்.
0: நீங்க பாட்டியா?
3: சுரோடு இருக்கா நாம் பெற்ற பிள்ளை, ஏனோ இன்னும் தகவல் வல்ல. வானத்திலிருந்து வந்து குதிப்பான் சொன்னா கேளுங்கோ அசடுகளே.

0: கண்மணி, அன்போட காதலன். நான் எழுதும் கடிதம் இல்ல, கடிதாசி இல்ல, கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படுத்திட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானு இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்க. பிராமி பிராமிய பிராமி.
1: அதான் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல.